0: அதெல்லாம் லெட்டர் சீட் பண்ண மாதிரி ஒன்று
1: Hi, this is Harrison Green. I'm from Alicaran, and you're listening to the Winner Jagari Music Show on 8CCC in Alice Springs and Tennant Creek.
2: Thursday, what you?